ரத்னா சண்முகம். தருணா சாய் ரேடியோ டைம் ஸ்டுடியோ க்ளோக்கில் இப்போ சமயம் 10 மணி.